0: ஆமா, நான் தான் சொர கபர் ஹனாய் தீர்.
1: ஓமாயோ ஓமா பொங்சைன பாய்கே யாக்தி சைமான் கா,
0: யாக்தி சைமான் கா தை பொங்சர் கரன ஹல்ல ஃபஜல். ஏ சிப்ரோ
2: தாமு யோங்சல
0: தொங்தி காரியா வா ஹாவே மை கரன நங்க யம்னாய் தங்தி அசுகுலே லோய் தொங்கு சிரி
2: காரியா நி மை காரி வை லாம் க்ளை ரி பை கரன தா யோங்சல
1: தங்தி லாம் க்ளை தி நங்க பி நி கோக் நோ தா கனை தோம்
0: ஆங் சாவு மை லாம் க்ளன நங்க யா
3: தாமு உங் லக்கே அத சோரா
0: ஓ பேஜோ நுங் சோக் பைக்யா
3: ஆ நோரக் சிரிங்கு ஹங்கேபா மா பைக்கதா
1: நோ நோ சாவோ ரிங்பா
0: ஆங் நோ ரிங்கு தாமு உங் காபா தாபு
1: தாமுனி பாகி ரிங்கா சாவி கனாரதி தா ஹைகே
0: சானைத்தா தாம் சாயங்னோசா பேஜுவா ஆங் நோனோ மாரிங் மாணி காய் இக்கோ நினி பாசினி பாகினு மாறிங்கு
1: தாமோ ஆனி பாகி மாறிங்க
0: நீ நினி பாகினு பேஜோனு ரிங்கு
3: தாமு சாபாசை நீங்கள தாமு உங்காபா
1: போனோ சுங்தி அனுபவ தாமு சுங்கிட்டோம்
3: ஆபோ தாமு ஹனுமானி கோக்லாய் காசா தாத்த சோரா நீங்க சாகரதி காய் தாமுனி பாகி ரிங்மணி
0: நங் சிப்ரோக்னோ ருபாய்மாலே ருபாய்க்கியா ஆவோ சால் பைக்காய் அணி பிக்காவோ தோக்கலை குத்துங்கோ யோகமா ஹைசேமா தோசி உபேஜுவா
3: தாமு சா ஆங்சி பிரமு ருபாய்மணி ஜாலையா அங்கா ஹைஜா
0: ஜாயா உங்கயா ஜாமாக்காய் பெலாய்ச்சி ஜாக்கா தமாக்காய் நீ பாசினி பாகை ஜிப்ரோக்மானோ நார்கி சிமாங்கலாக்கா பேஜுவா
1: தாமோ ஆனி பாகி ஜிப்ரோக்னோ நார்கி மான்கலாக்கா அங்கே தாமு காய்க்கேபா
0: தாமு காய்க்கேபா நம் முங்சா காயா ஹைஜா
1: தாமு காய்க்கேபா ஆ சவுக்கு நாரு தீதா
3: தாமு உங்களைமானி கிளாய்க்கே சாபு சாலையா சிறை சிறைக்காய்
1: தீரோ பேஜுவா நங்க தங்கி தொங்கமானியே பரோகியா தாமுனி பாகை நங்க அசுக்கை கோக்னோ கேரகை தொங்கைக்காபா
3: ஓகேபால் தாபு கலே ஆங்சி தங்கி தொங்கமணி பரோகியா ஹைதா கோக்னு கேரகை தொங்கைமானி கிளாய் சிபு அவோ தாமு சாகர தியாத்த சோரா
0: கனாதி பேஜுவா ஆங்னோ சாயு கனாரிசினு
3: சாகர தியாத்த சோர தாக்கோ தாமு தாமு உங்களைமா கிளாய்க்கா
0: ஜிப்ரோக் சாய் பான் சோகேனோ சங்கபாபோனோ பரோக் பாய்னானி பாகை சிமிசி துபுனா புலே பேஜுவா
3: ஹானுதா
0: ஆபோசே இக்கோ நீ பாசை முகா சுகால் பான சக்தி சோகியா தைனோசே ஓ ஜிப்ரோக் மானோ பரோக் பாம்ரிமானோ காரிப நுக்குனி பேபாக் சாமுங்னோ தாங்கிவை தங்கு ஃபைக்கேபா ஆங்கே பம்திரோ நுகிஹாய் முகா யோகுதா தொந்தி சாத்தி
1: ஆபோ கோகங்கி மானியா ஜெரேபு சானோ நானியனி பாகை சிமிலே ஆங் ஜிப்ரோக்னோ துபுயா
3: இஹி பாசை அத்த சாபனி கோக் சௌனுதோ ஜிப்ரோக்மான நக் மிசிராய் பசானி பாகை சிமிசே ஆங் மனோர பாயோ ஆ கக்னோபா தாசிங்கன இ க அத்த சராப சாகாப்லாசா
1: நா ஜெசுக்ஃபன சாவை தங்கும் ஆபோங்கி மானியா
3: பாசை நங் ஜெசுக்ஃபன சாதி அத்த சாபனி கக் அவ சௌனுதோ
1: தீர பேஜுவா தமு நங்குதா ஆங்பை வாழைய பாகை ஃபை
3: பாசை ஆங் நரக்பாய் வாழைய பாகை ஃபையா நீ சேவாலை லாமா நாய்டுக்கு தோங்குலாசா
1: தாமோ ஆங்க வாழை லாமா நாய்டுக் குதுல்தி தாபுங்க ஒங்கர்லாங்கே ஒரு நீ
0: ஏய் கோக் பை கோக் ஜெசப் பண்ண சாலாய் தி ஹாய் ரக்கே நோக் நீ தாரு கிளாய் தி தாமு நீ பொக்ரகோபா யோங் தான் பாங்கா
1: நீங்களே புஃபுர் நீ சிமி அணி பொக்ரகோ யோங் ஹாப்மா நீ நுக்காபா
0: நுக்னா நீ நாங்கியா நீ தமுங்க நோ சிஜாகு
1: ஹதபா பார்னி தா நாய் தி அணி த பொக்ரகோ யோங் பாங் நீ த பம் தம் பலாம் நாய் தி
3: பாசை நீங்கள் லாய நுசானாய் லாயனு கிணை பரக் சிப்ளே
1: தாமோ நான் லாயனு சானை லாயனு கிணை ஹினாய் நீங்க பூமுனோ சொல்லை பரக் பேஜுவா சிப்ளே குத்துல் தி தாபுனோ நங்கர்லாங் தி
3: ஐ பாசை நீ தாபுக் பாக்கே வாய்னி நீ நக் நிறு கலாய்க்கா பியா
1: வாய்னி நோ காரை வாய் சினி சேரு கலாய்னாய் நானு தாமு கைனாய் ஆ
3: ஏ அத்த சோரா அவ தாம் சா
4: ஹாய் தாம் நோத்தி அசு கை கொக் பாங்களை தொங்களை கசா அத்த சோரா
0: ஆப கொக் தான் புஜினாய் ரக்னி ஹன்காய் கோத்தமா தை புஜியா ரக்னி ஹன்காய் தோத்தமா ஹந்தை அங்கை தொங்களை ஹாத்தா
1: நா தோத்தமா ஆங்கா கோத்தமா
4: ஹாய் குபாசை ஆங் சுமாக்காய் தாம் நொத்தி கோ பாங்களை மணி ஆபோசு சாகாதி பாசை
1: ஆபோ காய் கோ பேஜுவானு சுங்சிதி
4: ஆத்தா பேஜுவா தோ நங் பானோ சாவி ராசிதி காய்
3: சானானி ஹன்காய் ஆங் சானானி நாங்கோ
1: தாபுக் சாசலாங் நோ நோ நோ சாதி ஹனி தொங்கனாப்லாசா
0: பக்கே தாபுக் சாயாத ஹன்பா குபி கோக்ன சாவி கனாரலா பேஜுவா
4: দো সাগরা দিখাই আতা বেজুয়া
3: কক বাংলাই মানি হনকে হাইছি সাসলা তাবু ই ক আতা সরা বাই বাসি সম্প্লিক সাউন বরক বরক বাইনানানি চরাই খরকসা নাইটুগই আং তুনি রে ফাই মানে
0: বেজুয়া নং টংর সিদি